கண்ணுவா பாத்து தாப்போவா பாக்கு ਪਾਪੀਸੋ ਤਨ ਗੱਡਿਆ ਥੁੱਕਾਂ ਪਈਆਂ ਤਿੱਤ ਜਿਤ ਮੁਖ ਨਾਮ ਨਾ ਉਚਰੇ ਬਿਨ ਨਾ ਵਰਸ ਖਾਏ ਨਾਨਕੇ।